0: ஹாய் சுந்தகனும் சார், கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ் யுவர் கம்பானியன். கிப்ஸ்
1: டாய் செக் அகிலே பெலுகி கோ 9 பஜே கோ சார்.
2: கிப்ஸ் யூ கூல், கிப்ஸ் யூ அலைவ்,
3: கிப்ஸ் யூ என்டர்டெயின்ட். Kips 98.3 FM, your companion, your companion, your companion.
0: Kips FM 98.3 MHz presents Top 20 Bollywood Countdown Show.